ஃபர்ஸ்ட் உட்கார்ந்தான் நஞ்சியமாத்து துணுன்னு பவாச பதவரை சுழுனு மினுந்து பதா பிராச்சா பதவாசா பத சந்தி வரலா நவோதாசு எக்கிசா Se a forza la musica, sta canzone brucia la fa arrivare. Io sto campando senza campare.